ஜீவமான திவ்யன் மகன் சேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன சோதேஷே பாலுது எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மான் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: பெற்றார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே எதிரியே சிதிதா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்ச் எதிரியே வெந்த வெட்டிப்பின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ